ယမံဝဒာမိတံဝတိထာနမောတတဗကဝတောအရဟတောသမ္မာသမ္ဗုဒ္ဓတာဘုဒ္ဓံ தர ဏံ கி ษาမိဓမ္မံ தர ဏံ கி ษาမိသံဃံ தர ဏံ கி ษาမိဒုတိယံ பி ဘုဒ္ဓံ தர ဏံ கி ษาမိဒုတိယံ பி ဓမ္မံ தர ဏံ கி ษาမိဒုတိယံ பி သံဃံ தர ဏံ கி ษาမိတတိယံ பி ဗုဒ္ဓံ தர ဏံ கி ษาမိတတိယံ பி ဓမ္မံ தர ဏံ கி ษาမိတတိယံ பி သံဃံ தர ဏံ கி ษาမိသရဏဂမနံပရိပုံဏံပါဏတိပတ္တဆိုလိုက်ပါ

ဘုဒ္ဓံ தர ဏံ கி ສາမိဓမ္မံ தர ဏံ கி ສາမိသံဃံ தர ဏံ கி ສາမိဒုတိယံဘိဗုဒ္ဓံ தர ဏံ கி ສາမိဒုတိယံဘိဓမ္မံ தர ဏံ கி ສາမိဒုတိယံဘိသံဃံ தர ဏံ கி ສາမိတတိယံဘိဗုဒ္ဓံ தர ဏံ கி ສາမိတတိယံဘိဓမ္မံ தர ဏံ கி ສາမိတတိယံဘိသံဃံ தர ဏံ கி ສາမိသရဏဂမနံပရိပုံနံပါဏတိပတ္တဆိုလိုက်ပါ